0: என்ன இந்த தங்கமணியே? என்ன இந்த தங்கமணியே? பின்னே என் அம்மாவே, உச்சுமாளி அம்மாவே, பின்ன வேணமென்னா நின்னை.
1: மச்சான், என்ன என் கழுத்துல ஒரு தாலி கட்டி கூட உங்க